அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 போட்டு மெகட்ஸ் 91.6 92.2 கேப்பன்பள்ளி வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சேரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக வழக்கமாக காலை தோறும் இதே நேரத்தில் இறைச்சானால் உங்களின் வழக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூன் மாதம் 11ஆம் தேதி. ஆசை என்பது ஓட்டைக்கூடம் மாதிரி, அதை ஒருபோதும் நிரப்ப முடியாது. அன்பு என்பது விதை மாதிரி, விடைத்ததான் முளைக்கும். வம்பு என்பது புல் மாதிரி, நாம் விடைக்காமலே முளைக்கும். புரிதல் இருந்தால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாக தெரியும். புரிதல் இல்லையேல் அன்பு கூட அர்த்தமற்றதாக தோன்றும்.

இன்றைய காலை சிந்தனை, கடந்த காலத்தை நீங்கள் கைவிடவில்லை என்றால் நிகழ்காலம் உங்களை கைவிட்டுவிடும். நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாயமான நிம்மதியுடன் வாடுங்கள். எதிர்காலம் நிச்சயம் உங்களை பிரகாசமாய் வரவேற்கும்.

0: வழங்கினால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
1: 1985 ஏப்ரல் மாதத்தில் 13 அன்று வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் உதய கீதம். இயக்குனர் கே ரங்கராஜ். அவர்கள் திரைப்படத்தில் நடிகர் மோகன், நடிகை லக்ஷ்மி, மேலும் நடிகை ரேவதி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தை சிமித்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள், பாட்டுக்கு குரல் தெரிந்தவர்கள் எஸ் ஜானகி, காலஞ்சென்ற டாக்டர் பத்மஸ்ரீ, எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோரும்.

0: நமக்கு உதவி செய்தால் அதை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஆனால் யாராவது நமக்கு தீங்கு செய்தால் அதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் உடனே மறந்துவிட வேண்டும். நன்றியை நினைவில் வைத்திருப்பது நல்ல மனிதனின் பண்பு. பகை கோபம் போன்றவற்றை மறந்தால் மன அமைதி கிடைக்கும். Never forget a kindness done to you, but forget a wrong done to you immediately.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisiya Rangam.

0: மைட்டி ஃபோன் அறிவா முசிக்ஸ் நாடிய போடுமேகேஜ் உங்கள் விருப்பமான ஒரு எம்ஃபி வானொலியில் உங்கள் விருப்பமான தேதி சேருங்க மதி காலைதோறும் உங்களுக்காக உங்களை வழக்க உங்கள் சபையினம் 8 மணி வரை ஸ்டேச்சு இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூன் மாதம் 11ஆம் தேதி அனைவருக்கும் இனிமையான நாள் எவ்வளோ மார்னிங் வண்டர்ஃபுல் டே
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Sayaranga.

அவன் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் நேற்று, அதாவது புதன்கிழமை ஜூன் 10ஆம் தேதி அன்றைக்கு சென்னையில் காலமானார். அவருக்கு 84 வயது. கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவு, நுரையீரல் தொற்று மற்றும் வயது சார்ந்த சுவாச பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் திரையுலகில் கிராமங்களின் இயற்கை வாழ்க்கையுடன் இணைத்து புதிய பாதையை உருவாக்கியவர் பாரதி ராஜா அவர்கள். 15 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் அலைகள், ஓய்வதில்லை, முதல் மரியாதை போன்ற பல மறக்க முடியாத படைப்புகளை வழங்கியுள்ளார். அவரது மறைவு தமிழ் திரைப்பட உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக கருதப்படுகிறது. கிராமத்தின் மண் வாசனையை திரையுலகிற்கு கொண்டு வந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் மறைவு தமிழின் திரைப்படத்திற்கு பேரழைப்பு அவரது கலைப்படைப்புகள் என்றும் வாடும் ஆழ்ந்த இரங்கல்கள்.

அனைவருக்கும் எவது ஓரம் ஸ்ரீவாந்தோலியில் இந்த அதிகாலையில் இந்த வியாழக்கிழமை காலையில் வருக வருக என்ற அன்புடன் நாம் நல்வரவிக்கின்றோம். சரி, நீங்கள் யாவரும் நலம் என நான் நம்புகின்றோம். அமைச்சரடி வியாழக்கிழமை ஜூன் மாதம் 11ஆம் தேதி இந்த அழகான விடியலுடன் உங்கள் மனதிலும் புதிய நம்பிக்கைகள் மலரத்தும். இன்றைக்கு ஒரு புதிய நாள், புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய சாதனை.

ஆமாம், இன்றைக்கு சூரியன் தனது பொன்னான கதிர்களை பூமியில் பரப்பி ஒரு புதிய நாளை நமக்கு பரிசாக வழங்கியிருக்கின்றான். அந்த இனிய காலை பொழுதில் உங்கள் வீட்டுகளிலும் இடியங்களிலும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிரம்ப மாட்டுகின்றோம். மேலும் இன்றைக்கு வியாழக்கிழமை அறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் நாள். நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் முழு மனத்துடன் செய்யுங்கள். சிறிய முயற்சிகள் கூட நாளைய பெரிய வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமையும்.

0: Happy returns of the day.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூன் மாதம் 11 தேதி இன்றைக்கு அம்மா குருப்தாஸ் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார் மேலும் ஜெயன் மாலா ஜினி வாணி நாதன் பேபி சுரன் மேலும் செல்வன் பமீலா வனிதா அடகன் கேவன் மேலும் அருணா ஆகியோரின் சார்பில் வீட்டுக்களை கூறுகின்றார்கள் இன்றைக்கு ரிஷ்மா ஒரு சேர்ந்த பெரியவர் கோயந்து கடியாப்பு நாயக்கன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார் மேலும் நீனா ராஜன் கோபால தேவன் வாசன் கண்ணன் மாயவன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள் மேலும் அடுத்த உடனே நாம் காபி ஊரைச் சேர்ந்த கோபரசி ரமசுவாமி தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் விளங்குகிறோம் அம்மா வள்ளி மேலும் அப்பா அவிசன்ன அத்தை உமையால் அப்பா ஐக்கமலா தாத்தா தியாகராஜன் அம்மா வேதா பாட்டி பாக்கியம் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்

சிறப்பாக எந்த படையினை நப்பிச்சகாக உரை சேர்ந்த திருபாலன் திருமதி லீனா கொல்லி அவர்களுடைய திருமண நிர்வாகத்தை நம் அன்புடன் வழங்கிக்கிட்டு, மேலும் பவனி செடிய நம்ம தேவிய பசுகாதேவன் ஆகியோரின் சார்பில் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். இன்றும் மேப ஊரைச் சேர்ந்த திருமதி ரூபி வீராராகு அவரது பிறந்த விழாவை கொண்டாட இருக்கிறார். அவருடைய துணைவன் தேவன், மேலும் ஷாலினி, அருளன், லம்போதரன், தனியன், தனவி, அடகன், லுவானிதா, மேலும் கலியரசி, கேலன், கோமலை, யோவன்ன

0: கட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் சார்லஸ் ரெனோ உக்குலே ஊரைச் சேர்ந்த திருமதி அஞ்சனா முந்துசுவாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் அவருடைய துணைவன் கேசி, மகன் திலன் முந்துசுவாமி குடும்பத்தார், அலிபுரியம் பக்கம் வசிக்கும் அப்பா கிருஷ்ணா நாயுடு, அம்மா ஜினி, மேலும் கெவின் கென் நாயுடு குடும்பத்தார், லலிதா பியாகி குடும்பத்தார், சாப்பியா ஊரைச் சேர்ந்த ஜெயன் ஆறுமுகம் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு மூகா ஊரைச் சேர்ந்த திரு அழகன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி பிரிசிலா, மேலும் ஒவியன், தசினி, மல்லிகை, விஷ்ணு ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு புபாசம் ஊரைச் சேர்ந்த திரு பிரபன் சுந்தரம் அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் அவருடைய மனைவி பிரீத்தி, தவிசன் அக்கா இந்திராணி, ஜெயா, லலினி, தேவி, சுந்தரம் ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். அடுத்த படனே நாம் பிச்சைக்காக ஊரைச் சேர்ந்த பிருந்தா முந்தியன் தனது பிறந்தாட்டில் நாம் அன்புடன் தொடங்குகின்றோம். அம்மா புஷ்பா, மேலும் விலா, அன்னி ஜெயா, நதாஷா கொடி கொடுத்தார் ஆகியோரின் சார்பில் வாட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் இன்றைக்கு ரிஷ்மோ சென்ட்ரல்பாக் ஊரைச் சேர்ந்த திரு தேவன் முதலி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய மனைவி சுவிதா, மேலும் விதா, எழிலன், இராகினி, வெண்ணிலா, ஞானம், ஞானவன், யுவீன், அம்மா பாக்கியம், முதலி குடும்பத்தார், சதையன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த படத்தின் பிளாக் ஊரைச் சேர்ந்த செடியன் பிஞ்சயா தனது பிறந்தாட்டை நம்ம அன்புடன் வழங்குகிறோம். அப்போ அழகன், அம்மா இம்லா, துசவன், ஆசனம், மேலும் தத்தபாலன், மாய் வினா, சிவம், கணேசன், நாகலிங்கேஸ் ஆகியோரின் சார்பில் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு ரசிதோஸ் லவோந்த் தகுச்சே ஊரைச் சேர்ந்த திரு தேவ் அரங்கன் அவரது பிறந்த விழாவை கொண்டாடியிருக்கிறார். அவருடைய மனைவி செல்வாணி, பிரிசன், பிரிஷா, மாமனார் கிருஷ்ணன், மாமியார் மனோதா, பல்லவி, ஜெலினா, வேலன் ஆகியோரின் சார்பில் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த படனே நாம் இத்தாலி வசித்து வரும் சரோஜ், இஸ்மால், மீனு, நத்தாலியா, தேவன் ஆகியோர் குடும்பம் நாம் வணங்குகின்றோம்.
1: Free, vulnerable.

வாய்ப்பு நல்ல எண்ணங்களுடன் தொடங்கும் நாள் நல்ல பலன்களோடு முடியும். உங்கள் நாள் முழுவதும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் அமைதி மற்றும் வெற்றிகள் நிறைந்ததாக அமைய எங்கள் இதயம் கடந்த வாழ்த்துக்கள். இசை என்றும் உங்கள் துணையாக இருக்கட்டும், மேலும் புன்னகை என்றும் உங்கள் முகத்தில் மலரட்டும். கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.